0: ஆமா ஒரு லிட்டர் போதும்.
1: I-74.
0: Cool.
1: No traffic.
0: 74, I'm out with Victor 4.
1: 4.
0: 12, 10.
1: 12, 12, 10-4.
0: 12, 10-42.
1: South 12, 10-4. It's 13-59.